0: மெல்பர்னி விசன ஸ்ரீலாங்கிய பிரஜாவுதிசா ரசபர சார சங்கிரஹய சமக முசுவன குவான் விதுலி பிரவேசிய ஃப்ரீ ட்ரிபிள் இசை ஒபவ மெசே ஆமந்திரணே கராய் சகலவித கலா நிமேவும் சா ரட்டவட்ட பசுகொட்ட லோவட்ட தத்துவித்திது சமகின் சாம இருதாவகம உதேசன அட்டே கணிசமட்ட இரிதா சங்கிரஹயன் ஒபவ முனகசென்னட்ட அப்பட்ட அவசரம்
1: දවසි ආරම්භක ගීතය ලෙස තෝරාගත් මෙම දේශාභිමානී ගීතය කලාශූරී ලතා වල්පලගේ ගායනයක්. පද රචනය හා සංගීතය ආනන්ද සමරකෝන් ශූරීන්.